0: ஹாஸ்பிஸ் பாலிசி எஸ்எல்ஐசி லைஃப் ஜீவித ரக்ஷன் ஒப்புயமியன் டைமிருன 11th போனஸ் பிரதிலாபே அகைய ருபியல் கூட்டி 1460 இக்மவாய் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் பியகுமின் மவகுமின்
1: கிரி தே சீனி எக்க பெக்கேகேன சார் கேடுவா தெம்ம கலவம் கரா வினாடியங் ஹரி பதமட டீ ஏக ரெடி
2: ரத்தி 3 இன் 1 பேக் தகுதுன பேக் கே தியா கனக்கு வடினவா
1: ஐ கேதரட ஆபீஸ் எகட்ட கிராம் 400 பேக் எக தீனவனி சார்
0: ரத்தி 3 இன் 1 தவச அதரதுரே புன கிரிதே
3: ලංකා ප්‍රීමියර් ලීග් 2026 සමාරම්භක මහෝත්සවය ජූලි 17 දා SSV ක්‍රීඩාංගණයේදී ප්‍රවේශ පත්‍ර බුක් මයි ෂෝ වෙතින් වෙන් කරවා ගන්න නිල විකාශන සහකරු SLT මොබිටෙල් බියෝ TV
4: හෘද රෝග ස්නායු රෝග ආතරයිටිස් සතුළු ඔබට තිබෙන ඕනෑම රෝගයක් නිට්ටාවටම සුව කරගන්න සෙවනගල කමල් බන්දුල වෙද මහතා හමුවන්න ආයුමා ආයුර්වේද රෝහල බෝගහ හන්දිය කෙරේ බංආර සෙවනගල 0777 300 940
5: Wake up.
6: Sattu Duho Mont. Alpha Studio.
4: Dava Sattu Mona Karana Vitamins. Alpha Studio.
6: Yes. Yes. Energy Morning Vibe Ka Teka Dava Sama Suma Karaganna.
4: Rattema Taru.